You are listening to Ashray FM 90, Nadinupam, Natargopam, Vishal Opticals. மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டில் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா. புது புத்தன் பாடன ரீதிகள், வைஃபை கனெக்டட் டிஜிட்டல் கிளாஸ் முறைகள், அந்தாராஷ்டிர நிலவாரமுள்ள இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கேம்பஸ் தொடங்கிய பிரத்யேகதகளுள்ள கொல்லம் ஜில்லையிலே ஏகா குளோபல் ஸ்கூலில் நீங்களுடைய குட்டிகளுடைய அட்மிஷன் உறப்பாக்கும். கோபஸ் குளோபல் ஸ்கூல், வாழகம்.